0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். புதிய நம்பிக்கைகளையும் புதிய கனவுகளையும் சுமந்த இந்த அழகான விடியலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை பின்னால் விட்டுவிட்டு இன்றை புன்னகையுடன் வரவேற்போம். உங்கள் மனதை புத்துணர்ச்சியூட்டும் இனிய இசை, சுவாரஸ்யமான தகவல்கள், ஊக்கமளிக்கும் எண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களுடன் உங்கள் நாளை இனிமையாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தேநீரின் மனமும் காலையின் தென்றலும் உங்கள் புன்னகையும் இனியும் இந்த இனிய நேரத்தில் எங்களுடன் தொடர்ந்து பயணியுங்கள். இது உங்கள் காலை, இது உங்கள் நேரம், இது உங்கள் தமிழ் நிகழ்ச்சி தேனிசை அரங்கம் மற்றும் RM3 என்னும் வானொலி. இன்று சனிக்கிழமை, ஜூலை மாதம் 25ஆம் தேதி. உங்களுக்காக இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர்களின் குரலில், வனிதா துப்ளா குரலில் மற்றும் அனில் சக்கரவர்த்தி குரலில் செல்லக்கண்ணா என்னும் பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 94.6, 98.2 ஆகிய அலை வரிசைகளில் நீங்கள் காலை 7 மணி தொடங்கி 8 மணி வரை நம்முடைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்று சனிக்கிழமை, ஜூலை மாதம் 25ஆம் தேதி. நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் வீட்டில் இருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை ரசித்து இருக்கின்றீர்கள். எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் கண்டிப்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் எங்களுக்கு 402-807-0402-807-0 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். அடுத்த பாடல் TM சுந்தரராசன் இசையமைத்த அடுத்த பாடலை நாங்கள் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம்.

அடுத்த பாடலை கேஜேயோ யேசுதாஸ் குரலில் நான் பேச நினைப்பதெல்லாம் ஆனால் அந்த பாடல் கிடைக்கவில்லை அம்மா. இதோ ஏலிலங்கிளியே என்னும் பாடலை உங்களுக்காக அம்மா தேவி அப்பசாமி மற்றும் ஐயா தர்மா அப்பசாமி அப்பசாமி குடும்பத்துக்கு அம்மா நீலம் அம்மா சே அம்மா வனிதா ராமன் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ அடுத்த பாடல்.

வள்ளுவர் வாக்கு அதிகாரம் அரண். முனை முகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீற்றெய்தி மாண்டத்தரன். போர் முனையில் பகைவர் அழியும்படியாக உள்ளிருந்தவர் செய்யும் போர் செயல் வகையால் பெருமை பெற்று சிறப்புடையாய் விளங்குவது அரண் ஆகும். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: எஃபோர்ட் இஸ் தட் விச் டிரைவ்ஸ் எக்ஸலன்ஸ் ஃப்ரம் தி ஸ்ட்ரஜம்ஸ் மேட் பை இட்ஸ் இன்மேட்ஸ் டு டிஃபீட் தேர் என்மீஸ் இன் த பட்டில் ஃபீல்ட். போர் தொடங்கிய உடனே பகைவர் அழியும்படி உள்ளிருப்போர் செய்யும் போர் திறத்தால் சிறந்த விளங்குவதே அரண். போர் முனையில் பகைவரை வீழ்த்தும் அளவுக்கு உள்ளே இருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வண்ணம் தனிச்சிறப்பு பெற்று திகழ்வதே அரண் ஆகும்.

உங்களுக்காக இதோ சுவாரஸ்யமான செய்திகள். உங்களுக்கு தெரியுமா, நாம் தினமும் பார்க்கும் சூரியன் பூமியை அடைய தனது ஒளியை அனுப்புவதற்கு சுமார் 8 நிமிடம் 20 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது இப்போது நாம் பார்க்கும் சூரியன் உண்மையில் 8 நிமிடம் 20 வினாடிகளுக்கு முன் இருந்த சூரியன். இயற்கையின் ஒவ்வொரு அதிசயமும் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. ஒளி வர சிறிது நேரம் எடுத்தாலும் அது நிச்சயம் வந்து சேரும். அதுபோல நம் முயற்சிகளின் பலனும் தாமத ஆகலாம், ஆனால் தொடர்ந்து முயன்றால் வெற்றி நிச்சயம். இன்றைய நாளை நம்பிக்கையுடனும் புன்னகையுடனும் தொடங்குவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்குமாறு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இதோ உங்களுக்காக நாங்கள் அடுத்த பாடலை, நீயும் நானும் அன்பே என்னும் பாடலை, இமேகா நொடிகள் என்னும் படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை அன்புடன் தருகின்றோம். இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:30 ஆகிறது. இது உங்களுடைய தமிழ் நிகழ்ச்சி தேனிசை அரங்கம். நம்முடைய தமிழ் மொழியை பற்றி பேசலாமா இன்றைக்கு? சங்க இலக்கியத்தின் அழகு, சங்க இலக்கியம், தமிழரின் பண்பாடு, காதல், வீரம், இயற்கை, மனித நேயம் ஆகியவற்றின் பொக்கேஷமாக விளங்குகிறது. 2000 ஆண்டுகளை கடந்தும் அதன் சொற்கள் இன்றும் புதுமை மாறாமல் மனங்களை தொடுகின்றன. மலை, காடு, கடல், வயல் என இயற்கையோடு மனித வாழ்வை இணைத்து உணர்வுகளை மிக நயமாக பதிவு செய்துள்ளது. சங்க பாடல்கள் வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, அவை தமிழரின் வாழ்க்கை முறையையும் உயர்ந்த சிந்தனைகளையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் காலத்தால் அழியாத கலை செல்வமாகும். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு The Beauty of Sangam Literature. Sangam literature is a timeless treasure that beautifully reflects the culture, the love, bravery, nature and humanity of ancient Tamils. Even after more than 2000 years, its verses continue to inspire and touch hearts with their elegance and wisdom. By portraying human emotions through the beauty of mountains, forests, seas and fertile lands, Sangam poets created works of remarkable depth and artistic excellence. More than just literature, Sangam writings stand as a living testament to the values, traditions and rich heritage of Tamil civilization. ஸோ நாங்கள் அனைவரும் சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு பல வசதிகள் இருக்கின்றன, இணையம் இருக்கிறது, பல இணைய தளங்களில் நாங்கள் எளிதாக அந்த சங்க இலக்கிய பாடல்களை தமிழிலும் கிடைக்கலாம் அல்லது ஆங்கிலத்திலும் கிடைக்கலாம். இந்த பாடல் மலராதோ மலராதோ என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து உமாதேவி, சுக்கநாதன் மற்றும் வாஷினி உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

முத்தமழை பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை யோஷினி கோவிந்தன் த்ரியோலேலிருந்து யோஷினி சரவணன் அனுஷா தேவி புவாலன் தவினன் கமிலா மற்றும் த்ரியோலேலிருந்து வக்வாலிருந்து அனைத்து கோவிந்தன் குடும்பத்துக்கு நாங்கள் இந்த பாடலை அளித்திருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் ரிவியா ஜாம்பா ஊரை சேர்ந்த அம்மா மனுன் பெருமாள் தமது பேரன் பேத்திமார்களுக்கும் பாடலை கேட்டிருக்கின்றார். சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா அனி வனேசா மலினி தங்கைமா ரோஜா மணிவாணி வசந்தா ரூபி தம்பிமார்கள் சுந்தரன் வீரன் பாட்டி தங்கச்சி பாட்டி சுபமா நண்பர்கள் தேவி நிலம் வனிதா தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இந்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம்.

25ஆம் தேதி உங்களுக்காக இதோ நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அறிவிக்கப் போவோம். இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி மற்றும் வெற்றியால் நிரம்பியதாக அமையட்டும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறந்த பலன்களை தரட்டும். உங்கள் புன்னகை என்றும் மலரட்டும். அன்பும் அருளாசையும் உங்களை என்றும் சூழ்ந்திருக்கட்டும். இந்த புதிய வயது உங்கள் வாழ்வில் எண்ணற்ற இனிய நினைவுகளையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். இன்று மோகோஷிலிருந்து வினோதா குப்பன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு லோனா, வனா, ஜொய்வன், இசன், இசை, யோசன், கலேவி, கெவின், ஸ்டிவன், பத்மினி, பத்மி, ஃபீ, மைவன், வாசன், ஜிவன் மற்றும் அனைத்து குப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்று அம்மா ரோஜாமணி பஞ்சநாதன் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் கணபதி பஞ்சநாதன், மகன் பஞ்சரத்னம், மகள்மார்கள் செல்வினா, மெல்வினா மற்றும் மருமகன்மார்கள் விசன், ஜெசன், பேரன் பேத்திமார்கள் துரைவன், வெண்ணிலவன், எழிலி, அனைத்து பஞ்சநாதன், கனகசபி, நாகப்பன் மற்றும் பெருமாள் குடும்பங்கள் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். லசோஸ் ஃபிளக்கிலிருந்து அம்மா பொன்னு ராயப்பன் தமது பிறந்த நாளை முனித்து ராஜிய யசுந்தரன், வீணா, பாலன், நகலிங்கேஷ், ரேவஷி மற்றும் நடேசன், அனைத்து ராயப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக இதோ அடுத்த பாடல்.

அன்பு மக்களே, முதலில் நம் மனதில் மகிழ்ச்சியின் விளக்கை ஏற்றிக் கொள்வோம். அப்போதுதான் அந்த ஒளியை மற்றவர்களின் வாழ்க்கையிலும் பகிர முடியும். தன்னை நேசித்து தன்னுடன் அமைதியாக வாழ கற்றுக்கொண்ட ஒருவர் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் வழங்கலாம். நம் புன்னகை நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அப்போதுதான் அது மற்றவர்களின் முகத்திலும் மலரச் செய்யும்.

0: கைமிசை அரங்கம் with RJ கலைவாணி. கலைவாணி
1: அன்பு மக்களே, இன்றைய காலை நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து பணியற்றதற்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய எங்கள் இனிய வாழ்த்துக்கள். இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆனால் இது நிரந்தர விடை அல்ல. இன்று காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும் சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். அதுவரை புன்னகையுடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் 11 மணிக்கு சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம்.